ஆசையாவு நகினத் கிரில்லில கெல்வீம்சை துயிந்திரு குய் புல்கப்லான பாய்த்து சிஸ் கிரில்லிசை யாவுக்கு ஆய்த்து த புக்கை பைக்கமுனேஸ் நிதோச்சி மலாய் நேன் சுர்னுவைய சிர்வால் யுக்ஸ் யுள்யத்துத் பைக் மக்னேட்டிக் பெண்டிகிர்வால் ஒன்ன ருக்துனுத் லைக் ஏனாய்